0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya. Evergreen Partigal brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Biryaniyum, Chennai Bhai Veettu Kalyana Biryaniyum. Ini aaswadikkam. Vasal have

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சாண்டியூட்ஸ் வித் அக்ஷய் அண்ட் வித்யா.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update.
2: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
3: இப்போ டிராபிக் அப்டேட் நோக்குமோ, ஆன் டி 86 ஃபர்ஸ்ட் அல்கைல் ஸ்ட்ரீட் இன் அல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் 1 ஆ பாகத்த ஹெவி டிராபிக் ரிப்போர்ட் செய்துட்டு. ஆன் அல் காசிமியா அரௌண்ட் S117 வாசித் ஸ்ட்ரீட் ஆ பாகத்த நோக்குமோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக் ஆன ரிப்போர்ட் செய்திருக்கிறது. 20th ஸ்ட்ரீட் இன் அல் கபேசி ஆ பாகத்தும் ஹெவி டிராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கோம். പിന്നെ நோக்குமோ ஹெவி டிராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கோம் ஃப்ரம் ஹைசினா 4 டு அல் கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் 5 ஆன் E311 ஷேக் முகமது Bin Zayed Road.
1: Traffic update.
2: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. லோகத்தெவிடேக்கும் நீங்களுடைய சாதனங்கள் எத்திக்கும் ABC Cargo யுடைய back to home express services லோடு. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNCs apply.
4: You are listening to Malayalida with Sheba.
5: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
6: Akbar Travels UAE presents Predict and Win 2026. Akbar Travels app download செய்து மல்சர பலங்கள் பிரவஜிக்கியும் சரியாய பிரவஜனங்கள்கு போயிண்டுகள் நேடி லீடர் போர்டில் எத்திக்கியும் 30,000 திரஹம்ஸ் வரே சம்மானங்கள் travel voucherகள் daily winner rewardுகள்
7: Predict and Win 2026 Akbar Travels UAE app இப்போல் தன்னே download செய்யும்
8: இது Home

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிஃப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: நீ என்னில் தூவும் பிரணயவும் நின் கண்ணில் பூக்கும் அனுதின மதுரவும் நின் சுண்டில் விடரும் சிரிகளில் ஞான் காணும் மோகங்கள் அடிமுடி புழ

0: Home 92.2 FM. Home is a feeling.
1: யாராண்ட ஐயையோ யாராண்ட ஐயையோ யாராண்ட ஐயையோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வெச்சிக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.